0: வெளியிட்டால் ஆழ்ந்து அந்த ஏற்பொரு தெய்வத்தின் இணையில்லா தன்மை அது போற்றினேன், புகழை சாத்தினேன். ஐயா, அன்பையில என் தாயை இப்ப வந்து ஒரு 100 வெண்பா எழுதி அந்தாதியா
1: வெளியிட்டிருக்கேன்.
2: ஜமான பர் மே மில்தே ஹே ஆஷிக் கர் மகர் வதன் சே கூப்சூரத் ஓர் சிமரிக் கர்
3: அலவ் ஓர் நம்ம அப்பா நிறைய பண்ணிட்டே இருக்கோம்.
4: உங்களுக்கு முக்கியமானது என்ன கத்து கொடுத்துருக்காங்க?